அதிகந்தன்யா குரவ்வா நிமேஹிது ஷைத்தானா புனானதே ஹம கஷரும் அல்லாஹ் தியபாமிஹுன்ன வஅது குரவ்வா ஃபாவனி ஹக்கு தெது வஅதே அதி திமம் வெஸ் தியபாமிஹுன்ன வஅது குரீமே ஃபஹி தியபாமிஹுன்ன திமங்குள வஅதா ஹிலாஃப் வீமே அதி தியபாமிஹுன்ன திமங் குவாலும் ஃபியவா தியபாமிஹுங்க மச்ச இவ்வெஸ் பார் திமன்னாயக லிபிகனென்னுவே ஃபஹ தியபாமிஹும் திமன்னாக குவாலுமங் இஜாவ தினியே ஃபஹ தியபாமிஹும் திமங் குவ்விற்கு வாஹக நுதக்காஷே அதி தியபாமிஹுங்க அமில நஃப்த குவ்விற்கு வாஹக தக்காஷே தியபாமிஹுங்க எஹி தெரியக திமன்னுவமே அதி தியபாமிஹும் வெஸ் திமங்க எஹி தெரிந்த கண்ணுவமே ஹம கஷரும் மீக குறின் தியபாமிஹும் திமம் பாவிர் குறி கந்தக திமங் காஃபிர் வீமே ஹம கஷ்வரும் அனியா விரிண்ட வேந்தனி அசாபு முட்டே.

அளமிங்கு வெறி ரஸ்கலா ஹமகஷ்வரும் அளமிம் வங்ஹனா குரா கந்தகாய் அளமிம் ஃபாலு குரா கந்த இபரஸ்கலாங்க தின்வடுகிம் வமுவே அதி பிமுகையாய் உடுகாவா இவ்வி சிச்சி அல்லோஹ வங்ஹனா வெகினின் வே.

அழுகு வெறி ரஸ்கலாக் அலாய் நமாத காயம் கொங்குளே மீஹ கம்கா லவ்வாந்தேவ் அதி அழாக தரிங் குரவெஸ்மே அளமெங்கு வெறி ரஸ்கலாக் அதி அழுக துஆ கபூல் குரவ்வான்.

0: تقهر. وأما السائل فلا تنهر. وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم.
1: தேசவி கீர்த்து குருவாங்கியவும் அணுக்காவஸ் இதாத்து.

அளமிங்கு வெறி ரஸ்கலா ஹமகஷ்வரும் அளமிம் வங்ஹனா குரா கந்தகாய் அளமிம் ஃபாலு குரா கந்த இப ரஸ்கலாங்க தின்வடுகிம் வம்வே அதி பிமுகையாய் உடுகாவா இவ்வி சிச்சி அல்லோஹ வங்ஹனா வெகினின்வே.

அழுகு வெறி ரஸ்கலாக் அலாய் நமாத் காயம் கொங்குளே மீஹ கம்கா லவ்வாந்தேவ் அதி அழாக தரிங் குரவெஸ்மே அளமெங்கு வெறி ரஸ்கலாக் அதி அழுகு துஆ கபூ.